அப்புறம் போயிடும் வைடூர கொட்டாரம் கப்பம் கட்டாம் வைடூர கொட்டாரம் சொப்னத்தில் கெட்டான் வழியில்லா தோனந்தும் வீம்பழக்கா காடான் போகண பூரம் சொல்லணும் தாராணம் பட குஞ்சாளி நீயோ நின்று பார்ப்பவாசக்காரோ சொல்ல.